ஆமத்தில் உம்ரேத்தின் தாச்சி சித்தான் நடந்தார் ஊழ் மாதால் கொன்று மறைக்கே ஆனால் இந்தியா ஊழ்மை ஓய் ஓயரா மறக்க குரோட்டு வந்துடுவோம் மலா சித்தான் மறக்க பெறுவாள்